0: தஜ்ஜம் தகஜம் தகனம் தகரம் தத்து தங்கிரு தக்திருகிரு தத்தஜ்ஜம் தகஜம் தகனம் தகரம் தத்து தங்கிரு தக்திருகிரு தத்தத்தரி ததல தஜ்ஜனு ததல தத்தினி ததினி தஜ்ஜனு தக்கித தரித தனத தனுத தினித தகரிப்பு தம் தம் தத்தரிக்கு தம்
1: கேபோ தனச்சீர் பிச்சக்கர கேபோ தனச்சீர் பிச்சக்கர கரபோத்து குத்து கத்து கொச்சக்கர கரபோத்து குத்து கத்து கொச்சக்கர சீட்கு தொடர மன்மக்கர